சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூபுரார்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய

0: மச்சி,
1: சூப்பர் மச்சி,
0: தந்தாச்சி தந்தாச்சி. எங்க வீட்டு தங்கச்சிலையும் கையில தந்தாச்சி,
1: சூப்பர் மச்சி.